சீட்டு பக்கம் ஜப்பம் பப்போமே, யாரும் வெள்ளம் மட்டுமே பாடியோம் பப்போமே, சீட்டு பக்கம்